இந்த முறை மாத சங்கத்தில் பெண்களோட சேர்ந்து பானக்கட்டி எடை வச்சு உதவி செய்யும்.

0: லெப்டினன்ட் கர்னல் விஜயகாந்த், பட்டிகள டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர். தெளிவாக ஏற்பட்ட நேரடி மோதல்ல வீரச்சாவடைந்தார்.
1: நன்றி.